4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 16ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், உலக தேங்காய் தின சிறப்பு நிகழ்ச்சி அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ். பொருள்: தம் பொருள் என்று போற்றுவதற்கு உரியவர் தம் மக்களே ஆவார். ஏனெனில் அவர்கள் செய்யும் நற்காரியங்களின் பலன் தந்தையை வந்து சேரும். மீண்டும் குறள்: அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ். குறள் எண் 64, அதிகாரம் மக்கட்பேறு.

0: நேயர்களே, தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடியுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை மணி 6:15 ஷஹீத் தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பம்புக்கா நாளை காலை மணி 6:15 ஸ்வராஜ் தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ராணி லட்சுமி நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷஹீத் தீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1 மணிக்கு ஸ்வராஜ் தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ரங்கத் நாளை முற்பகல் மணி 11:30 ஸ்வராஜ் தீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பாராட்டங் நாளை காலை 5 மணிக்கு ஸ்வராஜ் தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஷஹீத் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது உலக தேங்காய் தினம் சிறப்பு நிகழ்ச்சி.
1: ஒரு உணவு பொருள், உணவை மீறி பல விஷயங்களை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்ன விஷயங்களை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து ஆயிலாக பயன்படுத்தலாம். இதோடையும் நம்மளுடைய உணர்வுகளோடையும் நிறைய கனெக்ட் இருக்குது. இதோடு மட்டும் கிடையாது, பொருளாதாரத்துக்கும் இது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை வந்து நமக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு உணவு பொருள் இவ்வளோ விஷயங்களை பண்ணுதா, அது என்னங்க பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. அந்தமான் அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு அபரிமிதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா வந்து தென்னை மரங்களை நம்ம சொல்லலாம், தேங்காயை சொல்லலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பிற இடங்களை காட்டிலும் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சைஸாக வந்து இருக்கு. அது பார்க்கறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப அழகா, அவ்வளோ பெரிய தேங்காய். இளநீர் குடிச்சோம்னாக்கா வந்து ஒருத்தவங்களால ஒரு இளநீரை குடிக்கவே முடியாது. தேங்காவோ இளநீயோ அவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த தேங்காய் எவ்வளோ மேஜிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்படி ஊடுருவி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தேங்காய் இல்லாமல் தென்னை இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது, குறிப்பாக இந்தியர்களால் இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இன்றைய தினம் உலக தேங்காய் தினம். அந்தமானையும் இந்த தேங்காவையும் வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ தேங்காவையும் இவரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிலையத்தின் சார்பில் வரவேற்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: தேங்காய் நம்ம தினமும் வந்து யூஸ் பண்ற ஒரு பொருள். தேங்காயோட பை ப்ராடக்ட் தென்னை மரங்களுடைய

0: பை ப்ராடக்ட் எல்லாமே வந்து அனுதினமும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேங்காய் இல்லாத ஒரு தினத்தை நம்மளால யோசிக்கவே முடியாது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். குறிப்பா பண்டிகைகள்ல வந்து தேங்காய் இல்லாம ஒரு பண்டிகையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். உணவுல இருந்து அப்படியே வரிசையா அடிக்கிட்டே போனா எக்கச்சக்கச்சக்கமா வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, தேங்காய் தினம் எப்பொழுதுல இருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், இதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் நம்ம தேங்காய் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம், அது சொல்லுங்க.
1: கண்டிப்பா மேடம், 2009 ஏசியா அண்டு பசிபிக் நாடுகள் அந்த தேங்காய் உற்பத்தி ஆகிற நாடுகள்லாம் சேர்ந்துட்டு யுஎன்ல இந்த ப்ரொபோசல் வச்சு 2009 வந்து உலக தேங்காய் தினம் கொண்டாடலாம்னு அப்ரூவல் வாங்கினது. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் வருஷம் வந்து எல்லா நாடுகளுமே வந்து தேங்காய் தினம் கொண்டாடுறாங்க.
0: ஓகே, இந்த உலக தேங்காய் தினம் அப்படின்னு கொண்டாடுவதோடைய முக்கியத்துவம் என்ன, அதை சொல்லுங்க.
1: தேங்காய் வந்து இப்போ நம்ம தீவுகளே எடுத்துக்கிட்டாலும் இந்த தென்னமரம் வந்து வெறும் அழகை மட்டும் கூட்டுறதில்ல, நம் வாழ்வோட வந்து இது பின்னி பிறஞ்சி இருக்குது. இப்போ நிக்கோபார் தீவுகளை பார்த்தீங்கன்னா இது தலைமுறை தலைமுறையாக அவங்களோட வாழ்வாதாரமே வந்து தென்னை தான், வேற எந்த பயிருமே வந்து இதுக்கு ஈடாக இல்லை. நிக்கோபார் தீவுகளை பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக தேங்காயை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட லைஃபை ஓடிக்கிட்டு இருக்குது. தினசரி வாழ்க்கையில் வந்து அவங்களோட தேங்காய் எண்ணெய் எடுத்து அவங்க குக்கிங் பண்ணுறதுலேருந்து, அவங்க அனிமல்ஸ்க்கு ஃபீடு யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து தென்னையை தான், தென்னை மரத்துலேருந்து தான் டிபெண்டாக இருக்குது அவங்க லைஃபு.
0: அப்புறம்
1: இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்து தேங்காய் தான் இன்றைய வரைக்கும்.
0: அதாவது தென்னை மரம் பொறுத்த வரைக்கும் பெருசா பராமரிப்பு அப்படின்னு ஒண்ணு தேவையே இல்லை இல்லைங்களா? குறிப்பா வந்து தீவு பகுதிகளில் பாத்தீங்கன்னா வந்து பெருசா பராமரிப்பே தேவையில்லை. இப்ப நம்ம வேற எந்த கிராப் நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணாலும் கூட அதுக்கு வந்து பராமரிப்பு தேவை, அதுக்கு ஒரு லைஃப் டைம்னு ஒண்ணு இருக்கு. திரும்பவும் நம்ம அது பயிரிடணும், திரும்பவும் அறுவடை செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா தென்னை வந்து இப்ப சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன்னு, அந்த மாதிரி தென்னையை நம்ம அதுக்கு ஈக்குவலண்டா வந்து நம்ம சொல்லலாம். சார், இப்போ தென்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். வாழ்வுக்கும் மரத்துக்குமான அந்த தொடர்பு, ஒரு மரம் இவ்வளோ பெரிய மேஜிக்கை செய்ய முடியுமா? ஏன் அந்த மரத்தை வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க, அதை சொல்லுங்க.
1: நிச்சயம் மேடம், தென்னை மரத்தை வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க, கல்ப விருட்சம்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா அதோட வேர்ல இருந்து இலை வரைக்கும் எல்லாமே வந்து உபயோக பயன்படுது. அதில் எதுவுமே வந்து பயோ வேஸ்டாக வந்து அது நம்ம வீசுறது இல்லை. அது மட்டையாக இருக்கட்டும், அதோட ஊடாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற பருப்பாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், அதில் எல்லாருக்குமே தெரியும் அதோட குச்சியை தான் நம்ம வந்து விளக்க மாற செய்கிறோம். அதே மாதிரி எந்த பொருளுமே அதில் வந்து வேஸ்ட் ஆகிறது
0: இல்லை.
1: இப்போ நிக்கோபாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ட்ரங்கில் ஓடி செய்கிறாங்க, சிறிய படகு வந்து அதில் செய்கிறாங்க, தென்னை மரத்தோட இதில் ட்ரங்க்ல இருந்து. அதே மாதிரி அதில் எந்த பொருளுமே வந்து வேஸ்ட் ஆகுறது இல்லை, எல்லாமே வந்து உபயோகப்படுது.
0: இப்போ தென்னை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இருக்கும் பொழுது வேர்ல இருந்து இலை வரைக்கும் தென்னை ஓலை வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு பயன்படுது. தென்னை ஓலைகள்ல வந்து பண்டிகைகள்ல கூட வந்து கிறிஸ்தவர்கள் ஆகட்டும் இந்துக்கள் ஆகட்டும் பண்டிகைகள்ல வந்து நமக்கு தோரணம் கட்டுறதுக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம். பொங்கலின் போது அதுக்கு தோரணம் வாசல்ல வந்து நம்ம தோரணம் கட்டுறதுக்கு வந்து நம்ம பயன்படுறோம். அதோட குச்சி வந்து நம்ம தொடப்பத்துக்காக வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கோகனட் ஷெல் அப்படிங்கிறது வந்து அதையும் வந்து நம்ம பயன்படுத்துறோம், அழகு பொருட்களா வந்து பண்றோம். அதுல இருந்து கீ செயின்ஸ் பண்றாங்க, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பண்றாங்க. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா வந்து தென்னையில் மேற்கொள்ளப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னா எது, இதெல்லாம் சொல்லலாம் சார். நீங்க என்னென்னலாம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க.
1: தேங்காயில வந்து நாங்க பண்றது வந்து வர்ஜின் கோகோனட் ஆயில் செய்யறோம், அப்புறம் கோல்ட் பிரஸ்ட் கோகோனட் ஆயில் செய்யறோம். அதுல வந்து தேங்காய் எண்ணெயில இருந்து அடுத்து வந்து நாங்க காஸ்மெட்டிக் பொருள் செய்யறோம். அதுல முக்கியமானது வந்து சோப்பு, லிப் பாம், பாடி லோஷன், ஃபுட் கிரீம் இது நாங்க செய்யறோம். அப்புறம் ஹேர் ஆயிலும் செய்யறோம்.
0: இப்போ வர்ஜின் ஆயில்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து கோல்ட் பிரஸ் ஆயில்னு சொல்றீங்க, என்ன வேறுபாடு சார் ரெண்டுத்துக்கும்? இப்போ நார்மலா வந்து இப்போ வசீகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னாக்கா வந்து வர்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, என்ன வேறுபாடு?
1: வர்ஜின் கோகோனட் ஆயில் எப்படி எடுக்கிறோம்னா, பச்சை தேங்காய அதை துருவி அதுல இருந்து பால் பிழிஞ்சு எடுத்து 24 மணி நேரத்துக்கு நம்ம தயிரை எப்படி புளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி இதை நம்ம வந்து விட்டுட்டோம்னா அது ஒரு தயிர் மாதிரிய 24 மணி நேரத்துல மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரும்.
0: அதுதான் தேங்காய் பால்லயே நம்ம தயிர் செய்யலாம்.
1: தயிரா மாறி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் தான் வந்து வர்ஜின் கோகோனட் ஆயில் சொல்றது.
0: எத்தனை நாள் ஆகும் அந்த மாதிரி பிரிஞ்சு வர்றதுக்கு?
1: 24 மணி நேரத்தில்
0: பிரிஞ்சு, 24 மணி நேரத்துல தயிர் ஆகும்,
1: தயிர் ஆகி அது எண்ணெயும் பிரிஞ்சிடும்.
0: ஓகே,
1: எண்ணெயும் பிரிஞ்சிடும். அது அந்த பிரிஞ்ச எண்ணெயை தான் வர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்கிறாங்க. இது
0: அதை நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கடைகளில் கொடுக்குறீங்க.
1: அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு டீஹைட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் ஈரசத்தை அதை எடுத்துட்டு நாங்கள் அதை பேக்கிங் பண்ணி வைக்கிறோம். இதில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் வந்து அதிகமான வெப்பத்தில் எதுவுமே யூஸ் ஆகுறது இல்லை ப்ராசஸில். அப்போ தேங்காய் வந்து பச்சை தேங்காயிலேருந்தே நம்ம எண்ணெயை பிரித்து எடுத்துடுறோம். அதனால அதில் ஒரு லாரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது, அது அப்படியே இன்டாக்டாக இருக்கும் அந்த எண்ணெயில்.
0: ஓஹோ, அந்த லாரிக் ஆசிட் வந்து அதோடைய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து வர்ஜின் கோகோனட் ஆயிலுடைய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இந்த லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியான, பயங்கர எக்ஸ்பென்சிவான அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லாரிக் ஆசிட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா. அது வந்து நமக்கு வர்ஜின் கோகோனட் ஆயில் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ கோல்ட் பிரஸ் ஆயில் அப்படிங்கிறது என்ன?
1: கோல்ட் ப்ரெஸ் ஆயில் மேடம், இதை வந்து என்னென்னா நார்மலாக நம்ம எப்படி வெயிலில் காய வச்சு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து வேறு ட்ரையரில் காய வைக்கிறோம். வெயில் படாமல் ட்ரையரில் காய வைக்கிறோம். அதுவும் கண்ட்ரோல் டெம்பரேச்சரில் காய வச்சு அதை நம்ம மரச்செக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி செக் மிஷினில் அரைச்சி எடுக்கிறது தான் கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில்.
0: ஓகே ஓகே. இப்போது தினசரி நம்ம உணவில் வந்து தேங்காய் சேர்க்காமல் இருக்கிறதே இல்லை. தேங்காய் பால் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தேங்காய் பால் அப்படிங்கிறது வந்து நம்ம உணவுக்கு உள்ளே உட்கொண்டோம் அப்படின்னாக்கா வந்து வயிற்று புண்ணை ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
1: இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அதுல இருக்கிற லாரிக் ஆசிட் கண்டென்ட் தான். இந்த லாரிக் ஆசிட் இயற்கையில வேற எங்க கிடைக்குதுன்னா தாய்ப்பால்ல தான் இருக்கு. அதுக்கு நெக்ஸ்டா வந்து இது வர்ஜின் கோகோனட் ஆயில்ல இருக்கு.
0: வெரி குட். அதாவது ஒரு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா நமக்கு வந்து கோகோனட் பால் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா வந்து அது மிகப்பெரிய விஷயம், புது விஷயம் வந்து நேர்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா வந்து இப்போ இந்த தேங்காய் பால் எடுக்கிறோம், அப்புறம் அதுல இருந்து இனிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து அதுல தேங்காய் இல்லாம இருக்கிறதே கிடையாது. ஆமா, அதுலயும் வந்து நம்ம தேங்காய் வந்து யூஸ் பண்றோம். அதை தவிர வந்து தென்னை மரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாலை வந்து முன்காலத்துலாம் வந்து அந்த கீற்று கொட்டகை அப்படின்லாம் யூஸ் பண்ண போதுல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த கீற்றையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லா வகையிலயும் வந்து இந்த தென்னை வந்து பயன்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் பாரம்பரியமா. இப்போ மாடர்ன் டெக்னாலஜி நிறைய வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஃபேன்சியாகவும் நம்ம கொடுத்தாதான் வந்து அதை வாங்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் மதிப்பு கூட்டி நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் என்ன, ஐ மீன் விற்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் என்ன?
1: தேங்காயிலிருந்து பல பொருட்கள் வந்து நம்ம தீவில் இருக்கிற மகளிர் சுய உதவிக்குழு மெம்பர்ஸ் பண்ணுறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சதில் வந்து தேங்காயோட கொட்டாசியாக இருக்கட்டும், அதோட நாராக இருக்கட்டும், இதில் நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கோயரில் வந்து ரொம்ப அழகான பொம்மைகள் செய்கிறாங்க, அது டூரிஸ்ட் மார்க்கெட்டில் நல்ல வியாபாரம் நடக்குது. அது அதே மாதிரி கோகோனட் ஷெல்ல நிக்கோபாரி ஹட் செய்கிறாங்க, ஹோடி செய்கிறாங்க. அப்போ இங் டூரிஸ்ட் இங்கே வர்றவங்க இங்கேருந்து ஏதாச்சும் வியாபகார்த்தமாக ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பொருட்கள் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இதனால் அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட்டும் ரொம்ப
0: அவங்களுடைய வாழ்வாதாரம் இதன் மூலமா வந்து மேம்படுது இல்லையா. இப்போ உலகளாவிய அளவுல வந்து இந்த தென்னையினால வந்து பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி வந்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை வந்து இது மேம்படுத்துது அது சொல்லுங்க.
1: நம்ம தீவுகள்ல மேடம் ஒரு 100,000 மெட்ரிக் டன் வந்து நம்ம தீவுகளை உற்பத்தி ஆகுது. இதோட இன்னையோட மார்க்கெட் ரேட் நம்ம வச்சு 35 ரூபா வச்சு பார்த்தா கூட 350 கோடி ரூபா உற்பத்தி ஆகுது அந்த மண்ல. அப்படி பார்க்க போனா இங்க உள்ள தென்னை விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்குன்னு தனியா எதுவுமே செலவழிக்கிறது இல்லை.
0: நிச்சயமா
1: ஒரு நடுறதோட சரி, மான்சூன்ல மழை வருது, அது அதுலதான் அது வளர்ந்து மேல வருது, தவிர எக்ஸ்ட்ரா அது எதையுமே பராமரிப்பு நம்ம தீவுகள்ல பண்றது இல்ல.
0: ஃபர்டிலைசர்ஸ்லாம் போடுறதே கிடையாது,
1: போடுறது இல்ல.
0: அருமை அருமை.
1: இங்க உள்ள லேண்ட் வந்து ஆர்கானிக்கா இருக்கறனால அதுக்கு மற்ற ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படுதில்லை.
0: ஓகே, இப்போ பொதுவாக வந்து இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் பார்க்கும் போது அந்த தேங்காயுடைய அந்த வளமான தன்மை இருக்குல்ல, அது எவ்வளோ கெட்டியாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து இப்போ நம்ம வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னாக்கா வந்து இது எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குது அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா வந்து அந்தந்த ரீஜன்ல முக்கியத்துவம் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்னாக்கா அந்த மாதிரிலாம் நம்ம நிச்சயமா தேங்காவை வந்து சொல்லலாம் இல்லையா. அப்போ வந்து

0: இதுக்குன்னே ஒரு தனி மதிப்பு இருக்கு இல்லையா? அதோடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. வெளிநாடுகள்ல நம்ம அந்தமானுடைய தென்னையின் முக்கியத்துவம் என்ன?
1: அந்தமான் தீவுகளோட நிக்கோபார் தீவுல உள்ள தேங்காயோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி மேடம். இது நிக்கோபார் தீவில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இப்போ அந்தமானில் உள்ள தேங்காயில் எவ்வளோ எண்ணெய் வருதோ அதோட ஜாஸ்தி பர்சன்டேஜ் எண்ணெய் வந்து நிக்கோபார் தீவில் உள்ள தேங்காயிலிருந்து கிடைக்கிது.
0: காரணம் இது
1: அதோட மண் தான் காரணம்.
0: வளமான
1: மண் தான் காரணம்.
0: ஓகே, மண்ணு வளமா இருக்கு, கிடைக்கக்கூடிய அந்த பொருளும் வந்து அவ்வளோ வளமா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துது அது சொல்லுங்க.
1: நிக்கோபார் தீவுகளில் அவங்களோட மெயின் வாழ்வாதாரமே வந்து தேங்காய் தான். அவங்களோட டெய்லி ரூட்டீன் பார்த்தீங்கன்னா, அவங்க காலையில் எந்திரிச்சிட்டு தேங்காயை பிறக்குவாங்க, அதை கொண்டு வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த காசை வச்சு தான் அவங்களுக்கு என்ன தேவையான பொருட்களும் கிராசரி ஐட்டம் அவங்க எல்லாமே அது மாதிரி தான். இன்னைக்கும் தரசாவு நிக்கோபார் எல்லா இடத்துலயும் இதே ரூட்டீன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றும்.
0: ஓகே, அதாவது தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் நாருல இருந்து எந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இப்போ தயாராகுது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லுங்க.
1: கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேடம், தேங்காய் நார்ல இருந்து செய்யற அந்த கயர் கூட சென்னையில இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி களிக்காட்டுல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல கயர் உற்பத்தி ஆகுது. இப்ப மெயின்லேண்ட்ல இருந்து அவ்வளவு கயர் வருது இல்ல, இவங்க உற்பத்தி பண்றாங்க. அந்த ஃபைபரை நிறைய இந்த சுய தொழில் குழுவுக கொயர் வாங்கிட்டு போய் அதுல ஹேண்டிகிராஃப்ட் செய்யறாங்க.
0: இப்போ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ன உடனே வந்து இந்த வேர்ல்டு கோகனட் டேல வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடத்தணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தோடையும் பாரம்பரியத்தோடையும் இணைந்த ஒரு பொருள் அப்படின்னா வந்து இந்த கோகனட்டை வந்து சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா வந்து தென்னை நாரில இருந்து அந்த தென்னையோட மட்டையில இருந்து ஒரு அழகு பொருட்கள் வந்து செய்யறது, பொம்மைகள் செய்யறது, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற அந்த ஷெல் வந்து அதுல இருந்து எப்படி வந்து புது பொருட்கள் வந்து தயாராகுது அது சொல்லுங்க. ஏன்னா அந்தமான நிக்கோபார் அப்படின்னாலே வந்து பெரும்பாலும் வெளியில இருந்து தான் பொருட்கள் வருது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி இல்லாம இங்கேயே நமக்கு வந்து ஆர்கானிக்கா நமக்கு இண்டிஜினியஸா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா தேங்காய். சுற்றுலாவுக்கு பேர் போன இடம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு இல்லையா, அதனால அது சொல்லுங்க.
1: அந்தமான் நிக்கோபார் தீவில் உற்பத்தி ஆகிற இந்த தேங்காயோட ஓடு வந்து ஊரில் இருக்கிற தேங்காய் ஓடோட கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்கும், அது உடையாது அவ்வளோ சீக்கிரம். இதை வச்சு கோகனட் பவுல் செய்கிறாங்க, ரைஸ் பவுல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஊதுபத்தி ஸ்டாண்ட் செய்கிறாங்க.
0: ஓகே,
1: அப்புறம் நிறைய பொருட்கள் இருக்கு மேடம், லிஸ்ட் நம்ம ஒரு 100 பொருட்களுக்கு மேல அது செய்கிறாங்க.
0: 100 பொருட்கள் மேல? இப்ப பரிச்சயமா இப்போ வந்து ஒரு சுற்றுலா பயணி வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வாங்கிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் டைம்க்கு அவங்க அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பொருள் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? கோகனட் ஷெல் பர்டிகுலரா அதை சொல்லுங்க.
1: கோகனட் ஷெல்ல ஜாஸ்தி டிமாண்ட்ல வாங்குறது வந்து இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் ரொம்ப பேர் வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் நிக்கோபாரி ஹர்ட் சொல்றாங்க, நிக்கோபாரி ஹர்ட் வந்து அது ஒரு மொமெண்டமா அது வாங்கிட்டு போறாங்க. நிக்கோபாரிகள் வசிக்கிற வீடோட ரெப்ளிகா வந்து நம்ம கோகனட்ல சின்னதா
0: செய்யறாங்க, அதை வந்து அழகு பொருட்களா நம்ம வந்து ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம்,
1: அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அதை வாங்கிட்டு போறாங்க, நல்ல டிமாண்ட் இருக்கு.
0: அதே மாதிரி வந்து அகப்பைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அதாவது கரண்டி மாதிரி வந்து அது மாதிரியும் வந்து செய்வாங்க,
1: அதுவும் செய்யறாங்க.
0: ஓகே ஓகே,
1: அதுவும் செய்யறாங்க. அழகு பொருட்கள் அந்த பூக்கள் அது மாதிரி நிறைய கிளிப் செய்யறாங்க, தோடு செய்யறாங்க, மாலை செய்யறாங்க, மாலை செய்யறாங்க, தோடு ரொம்ப அழகா இருக்கும். சின்ன தோடு அது பாத்தீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆமா, ஒரு பொட்டாச்சியில ஒரு 10 தோடு கூட நீங்க செஞ்சிடலாம். லாபம் கொட்டாச்சியில செய்யற எல்லா பொருட்களுமே வந்து லாபம் ஜாஸ்தி கிடைக்கும். அது ஏன்னா அது தூக்கி போடுற பொருள், அது நம்ம வந்து ரொம்ப கம்மி விலையில வாங்கி அது நல்ல 100 மடங்கு ஜாஸ்தி விலையில அதை நாங்க நம்ம வித்துறோம். அதே மாதிரி இப்ப நாங்க வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு கீச்சேனும் நாங்க செய்யறோம். இங்க உள்ள ஜெயிலா இருக்கட்டும், இங்க உள்ள லைட் ஹவுஸா இருக்கட்டும், இதோட படங்களை நாங்க அதுல வரைஞ்சு அதை நாங்க கீச்சேனா நாங்க வந்து விற்கிறோம். ஒரு சின்ன கீச்சேனா வந்து நாங்க 50 ரூபாய், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை 100 ரூபாய்க்கு வித்துறோம்.
0: ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னாக்கா அதுல ஒரு மேக்னெட்டை பொருத்தி, ஆர்டிபிஷியல் மேக்னெட்டை பொருத்தி,
1: கோகனட் ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஓடுக்கு பின்னாடி மேக்னெட்டை பொருத்தி அதுல நம்ம இங்க உள்ள படங்களை, தென்னை மரமோ, இங்க உள்ள லைட் ஹவுஸோ, ஜெயில் ஹோ, இது ஏதாச்சும் ஒரு மானு அதை வரைஞ்சு நாங்க அதை டூரிஸ்ட்களுக்கு விற்கிறோம்.
0: ஓகே ஓகே, இப்போ தென்னை மரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா

0: இருக்கான். இந்தியா, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து வந்து அதிகமா வந்து பயன்பாட்டுல இருக்கு. அதே சமயத்துல நிறைய விளையவும் வந்து செய்யுது. அதாவது இப்போ பசிபிக் தீவுகள்ல வந்து பொதுவா கதைகள் வந்து தென்னையை ஒட்டி, தென்னை மரங்களை ஒட்டி நிறைய கதைகள் சொல்லப்படுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து அத தென்னையும் தென்னையுடைய பொருட்களையும் வந்து எவ்வளவு மேக்சிமம் அதிகபட்சம் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
1: கண்டிப்பா மேடம். அந்த தீவுகள்ல வந்து கெஸ்ட வரவேற்பு வந்து தென்னை மரத்தை சார்ந்துதான் அவங்க வந்து அந்த பொருட்களை வச்சுதான் அவங்க வரவேற்பு பண்றாங்க.
0: வெரி குட். நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் வந்து நம்ம தேங்காய் உடைக்காம வந்து நம்ம இருக்கவே மாட்டோம். அதுக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்கு. தேங்காய வந்து இவ்வளவு கனெக்டடா நம்ம வந்து வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து இப்ப தேங்காய் உடைச்சோம் அப்படின்னாக்கா அதுல ஒரு பூ இருந்துச்சுன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தின் அறிகுறியா கூட வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா? அதாவது தேங்காவுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பந்தம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு அப்படின்னாக்கா பிள்ளைய பெத்தா கண்ணீர்,

0: உணர்வுகளுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்கு. தேங்காயை வந்து இவ்வளோ கனெக்டடா நம்ம வந்து வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து இப்ப தேங்காய் உடைச்சோம் அப்படின்னாக்கா அதுல ஒரு பூ இருந்துச்சுன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தின் அறிகுறியா கூட வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா. அதாவது தேங்காவுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பந்தம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு அப்படின்னாக்கா பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இளநீர் அப்படிங்கறது வந்து இரண்டாவது உலக போர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட வேலைகள்ல டாக்டர்ஸ் வந்து இந்த இளநீரை வந்து ஐவியில அனுப்பி வீரர்களுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்தாங்க.
1: கண்டிப்பா மேடம், அந்த தேங்காய் இளநீர் இருக்குதுல்ல அதுல வந்து மினரல்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, அப்புறம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இப்ப மினரல்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து சோடியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது,
0: பொட்டாசியம் இருக்கு,
1: மெக்னீசியம் இருக்குது. அதே மாதிரியே வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இதுவும் இருக்குது. அதுல எல்லாமே கலந்து இருக்குது.
0: தென்னை மரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கோஸ்டல் லைன்ஸ் சொல்றோம் இல்லையா, கடற்கரைகளை வந்து காக்கக்கூடிய ஒரு காப்பாளனாக வந்து தென்னை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
1: இது தென்னை மரம் வந்து அதுல வர எல்லா பொருட்களும் நம்மளுக்கு வந்து பயன்படுது. அதே மாதிரியா நம்ம தென்னை வச்சிருக்கிறதுனால அந்த சாயில் இரோஷன் சொல்லுவாங்க,
0: மண்
1: அரிப்பு தடுக்கப்படுது. இதோட வேர் வந்து ரொம்ப மண்ணை வந்து பிடிச்சிருக்கிறதுனால மண் அரிப்பு.
0: வேர் அப்படிங்கிறது வந்து தென்னையோட வேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அகண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு மண்ணை பிடிச்சிட்டு இருக்கும் இல்லையா. சாதாரணமா நம்ம அதோட வேரை வெட்டிடவே முடியாது இல்லையா.
1: கண்டிப்பா மேடம், அது மண் அரிப்பை நல்லா தடுக்குது அது. அதே மாதிரியா நான் இளைஞருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதை ஒரு தென்னையை வந்து ஒரு விவசாயமாக பார்க்காம இதை வந்து ஒரு பிசினஸ்ஸை பாருங்க, ஒரு மாடர்ன் பிசினஸ்ஸை பார்த்து. இப்போ நம்மள்ட்ட உற்பத்தி ஆகிற தென்னையை நேராக தேங்காயாக விற்காம அதை ஏதாச்சும் ஒரு மதிப்பு கூட்டி விற்கும்போது நம்மளுக்கு லாபம் ஜாஸ்தி கிடைக்குது.
0: நிச்சயமா
1: இப்போ தேங்காயிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட இது நாங்கள் தேங்காய் என்ன செய்ய ஆரம்பிக்கும் போது இதில் என்ன பொருள்கள் மற்ற பொருள்கள் செய்யலாம்னு பண்ணும்போது இதுக்கு ஒரு எண்டே இல்லை. தேங்காய் எண்ணெயிலிருந்தோ அதில் அவ்வளவு பொருட்கள் செய்யலாம்.
0: நிச்சயமா, அதாவது ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னாக்கா வந்து நம்ம சருமத்துக்கு ஒரு நிவாரணி அப்படின்னாக்கா வந்து தேங்காய் எண்ணெய் தான் சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு பொருள், எல்லா வீடுகள்லையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் சொல்லலாம். டக்குன்னு ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சு குழந்தைங்களுக்குன்னா சட்டுன்னு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சா அது பாட்டுக்கு ஆறிடும். நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிற தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதே சமயத்துல சமைக்கிற எண்ணெய் தனியா வச்சிருக்காங்க. என்ன வேறுபாடு சார் ரெண்டுத்துக்கும்?
1: ஆக்சுவலி தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான முறையில் எடுத்தா அது வந்து சமைக்கவும் யூஸ் பண்ணலாம், அதை வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் இந்த பெரிய நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னா சுத்தமான கொப்பராலேருந்து எடுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் கலந்து எடுக்கிறதுனால அது வந்து ஒரு ஆர்பிடின்னு ஒரு ரிஃபைனிங் ப்ரோசஸில் போகுது. இப்போ அந்த எண்ணெயை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, அது ஹேர் ஆயிலாக தான் யூஸ் பண்ணுறது.
0: ஓகே,
1: இது பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரிஃபைனிங் பண்ணுறாங்க, ப்ளீச்சிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டியோட்ரைசிங் பண்ணுறாங்க. ரிஃபைனிங் பண்ணும்போது எண்ணெயோட நிறம் வந்து ரொம்ப வெள்ளையா மாறிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ளீச்சிங் பண்றாங்க, அதுக்கப்புறம் டியோட்ரைசிங் பண்றாங்க, மறுபடியும் அந்த இழந்த மனத்தை மறுபடியும் கொண்டு வராங்க. அப்ப அதனால அது சாப்பிடுறதுக்கு பயன்படாது. அது
0: தென்னை அப்படின்னா வந்து கேஷ் கிராப்னு சொல்லுவாங்க, அதாவது பணப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேங்காய் அப்படின்னாக்கா வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி, வெள்ளையா இருக்கிறது மட்டும் கிடையாது.
1: இப்ப வெயில் காலத்துல வந்து இளநீரை குடிச்சிட்டா இமிடியட் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நமக்கு பாடியில கிடைச்சிருது,
0: ஹைட்ரேட் ஆயிடுறோம். எலக்ட்ரோலைட் வந்து நமக்கு கிடைக்குது, நிறைய சத்துக்களும் வந்து நடக்குது. சர்வதேச லெவல்ல வந்து பொருளாதாரமும் வந்து தென்னை மரங்களால வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம நேசிச்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யும் பொழுது அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து அளப்பரிய பலன்கள்.
1: சமீப காலத்துல வந்து அந்த கொட்டாச்சியை கூட ஒரு கிலோ வந்து 12-15 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. அது வந்து மெயின்லேண்ட்ல போயிட்டு அது ஆக்டிவேட்டட் சார்கோலா மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விக்கிறாங்க.
0: ஓ, ஆக்டிவேட்டட் சார்கோல். இப்ப சார்கோலுக்கு தான் இப்ப மவுஸ் அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலா பற்பொடிகள்ல வந்து சார்கோல் யூஸ் பண்றாங்க, ஸ்கின் டோனிங்காக வந்து சார்கோல் வந்து யூஸ் பண்றாங்க,
1: நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ் பண்றாங்க.
0: தென்னையில இருந்து எடுக்கக்கூடிய நீங்க செய்யக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள்லாம் என்ன அதை சொல்லுங்க.
1: நாங்க வந்து சுத்தமான எண்ணெயில இருந்து சோப் செய்யறோம் மேடம். இங்க உள்ள லோக்கல் ஸ்பைசஸ் இருக்குது, டர்மரிக், சின்னமன், க்ளோவ், நட்மெக், இது மாதிரி பொருட்களை பிளெண்ட் பண்ணிட்டு நாங்க சோப் செய்யறோம். அதுல கெமிக்கல்ஸ் இல்லாம நாங்க செய்யறோம். அதே மாதிரியே வந்து
0: சோப்பு நுரை வராதா?
1: சோப் நல்லா நுரை வரும். ஹேண்ட்மேட் சோப்னா நுரை வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து சுத்தமான சோப்பு

0: செய்யணும்னா தேங்காய் எண்ணெயிலிருந்து தான் செய்யணும்.
1: அந்த வழுவழுப்பு தன்மை இருக்குல்ல, நம்ம ஸ்கின்னுடைய டோனை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
0: சோப்னா தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும். இப்ப பெரிய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்ய முடியாது, ஏன்னா அஃபோர்டபுளாக இருக்காது, கம்மி ரேட்டில் விற்க முடியாது. அவங்க வேறு ஆயிலை யூஸ் பண்ணிட்டு செய்கிறாங்க. அப்புறம் நுரை வர்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த SLS சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்னால தான் அந்த நுரை வருது. இப்போ தேங்காய் எண்ணெயிலிருந்து சோப் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சோப் தயார் ஆகிற ப்ரோசஸில் வந்து நேச்சுரல் பை ப்ரொடக்டாக வந்து அந்த சோப்பில் கிளிசரின் ஆகும், உற்பத்தி ஆகும் அதில்.
1: வெரி குட், வெரி குட். ஓகே,
0: அதனால வந்து இந்த ஹேண்ட்மேட் சோப் வந்து சருமத்துக்கு வந்து ரொம்ப நல்லா, அந்த எந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தோல் சம்பந்தம் இருந்தால் கூட அந்த தேங்காய் சோப்புனால உங்களுக்கு சரியாயிடும். பகலில் மேக்கப் போடுறாங்கல்ல, அவங்க நைட்டுக்கு போயிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவங்க அந்த வர்ஜின் கோகோனட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயிலில் தான் அதை நான் அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸில் அந்த எண்ணெய் தேய்க்கும் போது அவங்களுக்கு டேமேஜ் ஆன ஸ்கின் வந்து அது ரிப்பேர் பண்ணுது தேங்காய் எண்ணெய்.
1: வெரி குட். கேட்குறவங்களுக்கு ஒரு வேலை வந்து தேங்காய் எண்ணெயிலேருந்து தயாரிக்கப்படும் சோப் பற்றி தெரியல அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்க ஆடடா ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, கிளிசரின் வந்து அதுல ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப ஆர்கானிக்கா மாறணும் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டா இருக்கு. அந்த ட்ரெண்டுக்கு இது உதவும் அப்படின்னா பெரிய விஷயம்.
0: கண்டிப்பா மேடம், அதே மாதிரியே சோப் தயாரிக்கிறதும் பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. வீட்டுல கூட நம்மள்ட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா சுத்தமான எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்மளே வீட்டில் சோப் கூட தயாரிச்சு நம்மளே பயன்படுத்திக்கலாம்.
1: இது வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு.
0: நாங்க ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறோம், ரெண்டு இடத்துல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் மூலியமாக.
1: அரசும் வந்து இந்த தென்னை பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க இல்லையா?
0: ஆமா மேடம்.
1: ஓகே சார், அதாவது இன்றைய தினம் உலக தேங்காய் தினம், நிறைய விஷயங்கள் தேங்காவை பத்தி கல் அன்றாடம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர ஒரு சாதாரண பொருளா இல்லாம அதுக்குன்னு ஒரு உயிரோட்டம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு உயிர்த்தன்மை இருக்கு, அதுக்கும் தேங்காய்க்கும் நமக்குமான அந்த தொடர்பு உணர்வுகளோட பின்னப்பட்ட ஒரு விஷயம், இயற்கை எண்ணெய் நமக்கு அளிச்ச ஒரு வரப்பிரசாதமான தேங்காவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டமைக்கு நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: தேங்க்யூ. என்ன நேயர்களே, உலக தேங்காய் தினமான இன்னைக்கு தேங்காயை பற்றி, தேங்காயோட வியாபாரம், தேங்காய் நமக்கு எப்படியெல்லாம் பயனளிக்குது, தேங்காய்க்கும் நமக்குமான உறவு எத்தகையதா இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து கொண்டவர் தொழில் முனைவோர் DK துரை அவர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சிநேகிதி ரேவகீஸ்வரி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.